வணக்கம், நமஸ்காரா, குட் ஆஃப்டர்நூன், அண்ட் பிக் வெல்கம் டு இந்தியா டுடே ஷோ சவுத், வே வி கெட் யூ ஆல் தி நியூஸ் தட் டாமினேட்ஸ் தி சவுத். அண்ட் இன் ஃபேக்ட் இட்ஸ் எ ஒன் ஸ்டாப் டெஸ்டினேஷன் ஃபார் எவ்ரிதிங் இன் சவுத். அண்ட் ஜாயினிங் மி ரைட் நவ் ஆர் மை டீம் ஆஃப் கோலீக்ஸ் ஸ்ப்ரெட் அக்ராஸ் தி சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா, பிரமோத் மாதவ், அனகா கேஷவ் ஃப்ரம் சென்னை. இன் அ மூமெண்ட் ஃப்ரம் நவ் வில் பி ஹேவிங் அப்துல் ஃப்ரம் ஹைதராபாத், சகாய் ஃப்ரம் பெங்களூரு, பிரிங்கிங் அஸ் ஆல் தி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் ஃப்ரம் தி ரெஸ்பெக்டிவ் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அண்ட் ஸ்டேட்ஸ் ஆஸ் வெல். நவ் லெட்ஸ் கிக் ஸ்டார்ட் தி புலட்டின் வித் நியூஸ் கமிங் இன் ஃப்ரம் தமிழ்நாடு, அண்ட் பிரமோத் மாதவ் வில் டேக் இட் ஃப்ரம் ஹியர்.

0: Hello and welcome. You're watching To The Point here on India Today. I'm Akshita Nandagopal. Let's get you the latest updates that came in from the Tamil Nadu Assembly today that witnessed a high-voltage showdown. Chief Minister Vijay and also the Leader of Opposition, Udayanidhi Stalin, trading sharp barbs on the floor of the House, from the gold scheme to the state's law and order. The TVK-DMK rivalry spilled into the Assembly yet again and ended with Chief Minister Vijay saying that on Monday, he will respond to all of the DMK's attacks.
1: The heat is rising in the Tamil Nadu Assembly. And the war of words between the TVK and the DMK has now reached a boiling point.
2: உறுப்பினர் கேட்கிற மாண்புமிகு உறுப்பினர்கள் கேட்கிற எல்லா கேள்விக்கும் அதுக்கான தெளிவான விளக்கத்தை நான் மண்டே வந்து நான் பேசுகிறேன். நான் இங்கே இல்லைனா கூட யார் யார் என்ன கேள்வி கேட்குறாங்கன்றத எனக்கு வந்துடும். எல்லாத்துக்கும் நான் தெளிவான பதில் சொல்கிறேன். உங்கள் சார்பாக அவங்கக்கிட்ட ஒரு ப்ராமிஸ் ஒன்று கேட்குறேன். யாரும் எந்திரிச்சு ஓடிடக்கூடாது.
3: இப்போ கடைசியாக யார் ஓடி போனாங்கன்னு எல்லாருமே பார்த்துருப்பாங்க. டிவியில் காட்டிங்களான்னு தெரியல.
4: சொல்லிவிட்டார்.
1: The face-off triggered an uproar, with DMK's O. Paneerselvam urging the speaker to expunge the controversial remarks.
4: அவரும் சொல்லிவிட்டார், திங்கட்கிழமை நான் என்னுடைய பதிலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை நோக்கி அவர்களை ஓடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அந்த வார்த்தையை அன்பான் அதை நீங்கள் நீக்க வேண்டும்.
1: But the showdown did not end there. Udayanidhi then turned his guns on the Vijay government over its much-touted gold scheme.
5: தேர்தல் வாக்குறுதியில் ஏராளமான திட்டங்களை சொல்லியிருந்தீங்க. ஆட்சிக்கு வந்து அடுத்த நிமிஷமே நிறைவேற்றுவேன்னு சொல்லியிருந்தீங்க. கொடுத்த வாக்குறுதியை முழுசா செயல்படுத்தாம இப்படி பாதி பாதியா நிறைவேற்ற போறதா அறிவு மட்டுமே வெளியிட்டு இருக்கிறீங்க. தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம்னு சொன்னீங்க. ஆனால் இந்த அரசுடைய அறிவிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா திட்டத்துக்கும் மொத்தமாக சேர்த்து தாய்மாமன் காதுகுத்து திட்டம்னு நீங்கள் பேர் வச்சிடலாம்.
1: And the sparring soon shifted to another flashpoint. Law and order in Tamil Nadu. With TVK and the DMK once again locking horns on the assembly floor.
5: இப்படி மாவட்டத்தில் ஒரு எம்எல்ஏ பேரை சொல்லி ஒரு பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார். ஏற்கனவே இந்த அவையில் அதை பதிய வச்சிருக்கிறேன். அந்த பெண் புகார் கொடுத்தும் சம்பந்தப்பட்ட ஆளுங்கட்சி எம்எல்ஏ மேல இந்த அரசு இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல.
6: இப்புகாரின் அடிப்படையில் ஸ்ரீவைகுண்டம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் உடனடியாக வழக்கு பதிவு. குற்ற எண் 20/2026 BNS சட்டப்பிரிவுகள் 123 318 70 மற்றும் 350 செயல்பட்டு பாலசுப்ரமணியம் மற்றும் ஜெயபால் ஆகியோர் 1/6/2026 அன்று கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டனர்.
4: எனவே இப்போ யாரு ஓடி போயிடாத.
1: The Vijay Udayanidhi face off has turned the Tamil Nadu Assembly into a battle ground. And with tempers flaring and attacks getting sharper, this war of words may be far from over. With Pramod Madhav, Anaga Keshav, Apurva Jayachandran, Bureau Report, India Today.
0: And it wasn't just a showdown in the Tamil Nadu Assembly. It was also a slew of very big announcements today. From a fresh push to make Tamil the principal language of the Madras High Court, which was a resolution that was also unanimously passed with even support from the DMK, there was a proposed Olympic city mentioned by Chief Minister Vijay that will come up in Chennai. He also spoke of hosting F1, F2, F3 races and a big boost to motorsports in Tamil Nadu. Major plans that have been unveiled. Let's give you a sense of some of those.
2: விளையாட்டு வீரர்கள் Olympic போட்டிகள் மற்றும் பிற சர்வதேச விளையாட்டு நிகழ்வுகளில்
1: Amid the ruckus and chaos in the Tamil Nadu Assembly, Chief Minister Vijay made a series of major announcements on Thursday. And topping that list was a fresh push for Tamil in the Madras High Court. The Tamil Nadu government has now passed a new resolution seeking primary use of Tamil in the High Court. Addressing the assembly, Vijay said, Tamil is an ancient language with a rich heritage and culture, and urged the centre to facilitate its greater use in the Madras High Court.
2: Tamil yerkenave sattaridiyana neethimandra moliyaga ulla nilaiyil andha neethithurai amaippin maanilathin uchcha nilaiyil ulla Madras uyarneethimandrathilum தமிழை முதன்மை மொழியாக அங்கீகரிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாக உள்ளது.
5: நீர்வளத்துறை, பொதுப்பணித்துறை.
1: The resolution received support from the DMK, but not without a political claim. The DMK said it was Karunanidhi who secured classical language status for Tamil.
6: தமிழ்நாட்டினுடைய உயர்நீதிமன்றத்தினுடைய பழக்காடு மொழியாக தமிழை கொண்டு வர வேண்டும் என்று தைரியமாக குரல் எழுப்பிய தலைவர் எங்களுடைய தலைவர்.
1: TVK, however, hit back, saying the DMK's earlier resolution was different and that the latest resolution should not be seen as anyone's child. TVK said the move would benefit Tamil Nadu and that Tamil must be given greater priority. The Chief Minister also announced plans to establish a world-class Tamil Nadu Olympic city in Chennai. Alongside it, a dedicated motorsports city is also planned with the aim of hosting Formula 1 to Formula 4 racing.
2: Tamil Nadu serndha vilaiyaattu veerargal Olympic potigal mattum pira sarvadesa vilaiyaattu nigalvugalil adhiga ennikeyilana padakkangalai vellum vagail Tamil Nadu vilaiyaattu meembaattu aanaiyathin saarbil Chennaiyil ulagatharam vaindha Tamil Nadu Olympic nagaram amaikkappadum.
1: The announcement comes just days after Udayanidhi Stalin questioned TVK's decision to drop the DMK government's Olympic city proposal. But the criticism was quickly met with a sharp counter from TVK's Adhav Arjuna.
3: எப்படி இந்த அரசு பரந்தூர் விமான நிலையத்தை ரத்து செஞ்சோ அதே மாதிரி இப்ப குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி திட்டத்தையும் ரத்து செஞ்சிருக்குன்னு செய்திகள்ல வந்திருக்கு.
7: நாங்கள் உறுதியாக கூறுகிறோம், மாண்புமிகு முதலமைச்சர் கூடிய விரைவில் அதற்கான ஒரு நல்ல செய்தி கொடுக்கும் பொழுது வித்தின் 6 மந்த்ஸ்ல அதற்கான பணிகளை நாங்கள் தொடங்குங்கிறத பதிவு
6: பண்ணலாம்.
1: The Tamil Nadu Assembly is no stranger to high voltage political drama. But as the TVK DMK battle intensifies, the war of words shows no signs of slowing down. With announcements on one side and political attacks on the other, the assembly continues to remain a battleground. Bureau Report, India Today.
0: There's been all kinds of fake content on social media using Chief Minister Vijay's name and deepfakes. In Hindi particularly, these deepfakes are doing the rounds of Vijay Talapathy, as people in North India know him, asking you to send your WhatsApp number in common, saying he's giving money to those in need. Here's one such reel.
8: Hello guys, main SBI bank mein aaya hoon. Yahan se paisa nikal kar gareeb logon ka help karunga. Hello guys, main SBI bank mein aaya hoon. Yahan se paisa nikal kar gareeb logon ka help karunga. Hello guys, main SBI bank mein aaya hoon. Yahan se paisa nikal kar gareeb logon ka help karunga.
0: So there are some reels like that. Then there are others where he's handing over money to women in need. Lakhs of rupees, he says. And all of it impersonating the chief minister's voice. It's of course a deep fake resembling him with even a TVK flag draped on his shoulders. Needless to say, it's all fake. But people are actually falling for this in North India, as I've shown you before, with some videos claiming Vijay has handed over a check as Nepal flood relief, another of him at Jantar Mantar during the Wangchuk hunger strike, and so much more. The CBCID in Tamil Nadu has now cracked the whip. Some of these videos have been taken down. Others, as I just showed you, are still up on social media. The CBCID has confirmed that so far in their probe, it's been found that these videos are actually being shared reportedly by Pakistan-based Facebook IDs. The Tamil Nadu police has now issued alerts to public not to fall for these deepfakes. But these are the latest in a slew of such social media scams that aim to make the most of Chief Minister Vijay's social media popularity and the views that he gets online. Let's get you an exclusive news break now coming in. Among the slew of announcements made by Chief Minister Vijay today was also the push for motorsports in Tamil Nadu. And that's prompted a response from Tala Ajit. Speaking to me, Ajit has in fact given me a detailed statement on how he feels about this particular step. He's spoken on many interviews to me about how he believes that motorsports must be pushed by governments in Tamil Nadu. And so he said, my heartfelt thank you to the Honourable Chief Minister of Tamil Nadu, C. Joseph Vijay Avargal, for giving every discipline of sports, including motorsports, the much-needed attention by announcing Tamil Nadu government's initiative to develop infrastructure to promote every discipline of sports. Me being currently involved in motorsports, I would like to rephrase a quote by astronaut Mr. Neil Armstrong. One small step by the Tamil Nadu government, one giant leap for motorsports in India. Wishing the Honourable Chief Minister the very best in all his endeavours. That's the detailed statement that superstar Ajit has given to me when I reached out to him. He's extremely passionate about motorsports. He's extremely passionate